தரான் நே பண்ணி ஐத்தே தெய்ரம் என்ன தர போனிங்கை கே தேத்த காந்தனிங்கப்பா ஆகோ கொத்த பெண்மா கிமே கரவன்ன கோம் கைங்கா போங் கசான் நரு எம் குறக்கின்ன தேய் மே கசான் நரும் கைத்து சம்ம குறி கே தகுப்பா ஏக்கிரே கம்தாயின் தர போனிங்கை மே எங்கே நான் ரத்தை மொங்கை எப்பன் சீனோ உதமினி சாய போறோய் தேவ வனுவா தேங்கா போங்கே

0: பாவம் நிறைய நீ நினைந்த போற ரூபாய் ஓட போன் இது அந்த தாத்தா
1: Yang mana?